சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் ஒரு சில துள்ளலான பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. எப்படி என்றால், இந்த துள்ளலான பாடல் இந்த பாடகியும் இப்படியும் பாடி இருப்பார்களா என்ற ஒரு ஆச்சரியத்துடன் தான் நாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கப் போகின்றோம் நேயர்களே. அந்த பாடகி யார் என்று நீங்களே கண்டுபிடியுங்கள். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிகழ்ச்சியில் வலம் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஆனால் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் அந்த பாடலுக்கு குரல் கொடுத்த சொந்தக்காரர் யார் என்று. இதோ பாடலுக்குள் செல்வோம். பட்டிக்காடாம் பட்டணமாம் இந்த படத்திலிருந்து முத்துச்சோலை தங்கை தங்கக் கிளிகள். பட்டிக்காடாம் பட்டணமாம் இந்த படத்திலிருந்து முத்துச்சோலை தங்கக் கிளிகள். இதோ இந்த தங்கமான அழகான பாடலை எந்த தேனான குரலில் வலம் வருகிறது என்று கேட்டு ரசிப்போமா? இதோ பாடல்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான ஒரு துள்ளலான பாடல் ஒலித்தது. இன்று ஒரு வித்தியாசமான ஒரு துள்ளலான பாடல்தான் வலம் வர இருக்கின்றது என்று அறிவித்தேன். இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் யார் என்றும் அறிவித்தேன். இதுவரை யாரும் சொல்லவில்லை பதில். பார்க்கலாம். இதோ அடுத்த பாடல் சிவந்தமன். இந்த படத்தில் இருந்து சொல்லவோ சுகமான கதை சொல்லவோ. இதோ இந்த பாடலும் இப்பொழுது ஒலித்து சென்ற குரலில்தான் இந்த பாடலும் வலம் வர இருக்கின்றது. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். ஏனென்றால் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்த சொந்தக்காரர் இப்படிப்பட்ட ஒரு துள்ளலான பாடலும் பாடியிருக்கின்றாரோ என்ற ஒரு கேள்விக்குறிதான். பாடியிருக்கின்றாரே. இதோ நம் சபரி வானொலியில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோமே. இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், நம் நிகழ்ச்சியில் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, நன்றி. ஒலித்த பாடலுக்கு இதற்கு முன்பு சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அட்டகாசமான பாடல் பதிவு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி சகோதரி. அடுத்து அழகரையா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். பி சுசிலா கண்ணதாசன், சுசிலாம்மா பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சுசிலா பாடகி என்று குறிப்பிட்டுள்ளார். ஆம், இன்று வந்து நம் சுசிலாம்மா பாடிய ஒரு சில துள்ளலான பாடல்தான் நம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் இதய ராகம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒலித்த பாடலுக்கு அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சுகமான கதை சொன்ன பாடல் சொர்க்கம் பக்கத்தில் முல்லைப்பூ மூடல் கண்கள் பேசும் ஊஞ்சல். அழகான அந்த பாடல் வரிகளை, சுகமான கதை சொன்ன பாடல் சொர்க்கம் பக்கத்தில் முல்லைப்பூ மூடல் கண்கள் பேசும் ஊஞ்சல் என்று ஒரு அழகான ஒரு பதிவை போட்டுள்ள சிறப்பு, சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கோவை ராஜேஸ்வரி அவர்களும், ராஜேஷ், புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகர் அண்ணா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். எங்க மாமா இந்த படத்திலிருந்து பாவை பாவைதான், இதோ இந்த பாடல்.
1: Excuse me.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் கீதநேசன் ஐயா அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். தெய்வமகன் இந்த படத்திலிருந்து கூட்டத்திலே யார்தான் கொடுத்து வைத்தாரோ. இதோ இந்த பாடல் கேட்பதற்கு முன்பாக ஒரு பதிவு. அழகரையா அவர்கள் கவிஞர் வாலி வரிகளில் பாடல் இனிமை, அழகான தொல்லல் இசை, அழகான குரலில் பாடல் பி. சுசிலம்மாவுடைய பாடல், அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம, நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒளித்த பாடலுக்கு எங்க மாமா படத்தில் பாவை பாவைதான் அந்த பாடலுக்கு அந்த ஒரு பதிவு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் பாவை பாவைதான் ஆசை ஆசைதான் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒளித்த பாடலுக்கு இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். தெய்வமகன் படத்திலிருந்து கூட்டத்திலே யார்தான் கொடுத்து வைத்தாரோ. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான ஒரு துள்ளலான பாடல், சூப்பராக இருந்ததல்லவா? நாம் கேட்டு ரசித்தோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள், கூட்டத்திலே யார்தான் கொடுத்து வைத்தவரோ, பாடல் சிறப்பு, சூப்பர் என்றும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அகில ஸ்ரீதர், சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகில ஸ்ரீதர் அவர்கள், கண்ணாடி பார்த்து காதல் செய்து கூட்டத்தில் கொடுத்து வைத்தவர் யாரோ, கண்ணாடி பார்த்து காதல் செய்து கூட்டத்தில் கொடுத்து வைத்தவர் யாரோ, அல்லல்லல்லா பூப்பந்து தீபங்கள் ஆட பொன்னான நாள் பார்க்கலாமா. அந்த பாடல் வரிகளை அழகாக குறிப்பிட்டு உள்ளார்கள். சிறப்பு சிறப்பு சகோதரி, அருமை. அந்த ஹல்லல்லல்லா சிறப்பாக இருக்கும் கேட்பதற்கு, அந்த அளவுக்கு வாய் அசைப்பு, ஜெயலலிதாம்மாவே வாய் அசைப்பு கொடுத்தது போல இருக்கும். ஆனால் அந்த வாய் அசைப்பு கொடுத்தது சுசீலாம்மா தான். சூப்பர் சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சி சிறக்கா வாழ்த்துக்களக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, பாப்பா இப்பொழுதுதான் தூங்கியிருப்பார்கள், அதன் பிறகுதான் இவர் நிகழ்ச்சியில் வருவார். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து வெள்ளி விழா இந்த படத்திலிருந்து நான் சத்தம் போட்டுத்தான் பாடுவேன், ஆனால் தொடக்கத்தில் ஒரு வேற ஒரு வரிகள் வரும், அதன் பிறகு இந்த பாடல் வரும். இதோ இந்த பாடல்.

0: என்ன நேயர்களே, சத்தம் போட்டு பாடி சென்றார்களா சுசிலம்மா? பாடலை நாமும் சத்தமின்றி அழகாக கேட்டு ரசித்தோமா? பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அறிவழகு மங்கை அவர்கள், பாப்பா தூங்கி இருப்பாங்கன்னு சொன்னேன் அல்லவா? ஆமாம், இந்த நேரம் பாப்பா தூங்குகிற நேரம் தான், அதற்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். அடுத்து அறிவழகர் மங்கை அவர்கள், நாங்களும் சத்தமாகத்தான் பாடலை கேட்போம். யார் எங்களை கேள்வி கேட்க முடியும்? யாரும் எந்த கேள்வி கேட்க முடியுது, நம்ம வானொலி அவ்வளவுதான் சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், சிறப்பான பாடல், அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. மேச்சரி அறிவழகன் மங்கை அவர்கள், இல்லினோடு என்ற வார்த்தையை கன்னட வார்த்தை, இல்லினோடு என்றால் இங்கே பாரு என்று அர்த்தம். ஆமாம், கன்னடம் எனக்கும் ஓரளவுக்கு தெரியும், நானும் பேசுவேன் இல்லினோடு. இன்னொரு சில வார்த்தைகளாக இருக்குது, ஆனால் அது அந்த வார்த்தைகள் கேட்பதற்கு ஒரு எப்படி சொல்வது அந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது நல்ல வார்த்தை தான். சிலருக்கு அது தப்பான வார்த்தையாக தெரியும், அந்த கன்னடத்தில் வரும் வார்த்தைகள் சிறப்பு. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், சாகசம் செய்யும் சங்கீதம், இல்லினோடு சத்தமாய் சந்தங்கள் இனிய பாடல் பதிவு, சூப்பர் என்றும் பதிவு சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அருமை அருமை, எந்த அளவுக்கு அந்த பாடல் வரிகளை ரசித்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு பதிவுகளை கொடுத்து கொண்டிருப்பீர்கள் என்று தெரிகிறது. அடுத்து தேன்மொழி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் சகோதரி. அடுத்து நம் நிகழ்ச்சியில் ஒரு சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ,
0: சொல்லுங்க. எல்லாரும் சிரமமா வந்துட்டாங்க.

0: நாங்கள் தான்
1: ரொம்ப பிடிக்கும்,
0: எல்லாருக்குமே பிடிக்கும். சொல்லுங்கண்ணா.
1: ராஜேஸ்வரி அம்மா சூப்பரா பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்க, ராஜேஸ்வரி காட்சி ராஜேஸ்வரி தங்கச்சி நல்லா பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் நேயர்களும் நல்லா பதிவு எல்லாம் போடுறாங்க, நம்ம சென்னை மாமியும் நல்லா பதிவு எல்லாம் போட்டு
0: வந்துருக்கான், மாமி சென்னை மாமி அகில ஸ்ரீதர் சொல்லுங்க.
1: அப்புறம் ஐயா ஐயா கீழநேதன் ஐயாவும் போடுறாரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். அறிவழகனும் அருமையா பாட்டு போடுறாரு, பதிவு எல்லாம் போடுறாரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். நீங்க வழங்குற உங்களுக்கும் ஒரு பாராட்டு.
0: அழகர் அழகர் ஐயா கூட இணைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியில,
1: அவருக்கும் ஒரு
0: தேன்மொழி தேன்மொழி இணைஞ்சிருக்காங்க,
1: அவங்களுக்கும் ஒரு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்.
0: ஆரணி பிரகாஷ் இணைஞ்சிருக்காரு, பாட்டு இருந்தா கேட்டு இருக்காரு, ஆனா
1: கேட்பாரு
0: என்ன பாட்டு தெரியவில்லையே. வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் உங்களுக்கு ஏற்ற பாடல் வருது வருது. அது இல்ல அது இல்ல, நீங்க சொல்றது வேற பாட்டு வேற வரும். சரி பாக்கலாம் அப்பொழுது அண்ணா, அந்த பாட்டு வரைச்சு நீங்க வாங்க
1: லைன்ல.
0: சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நம் நிகழ்ச்சிக்கு வருவோமா? என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி அண்ணா மனோகர் ஐயா அவர்கள் சிறப்பாக உரையாடி சென்றார், கேட்டு ரசித்தோம். இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் நம் சபரி வானொலியில் சுசிலாமா பாடிய துள்ளலான ஒரு சில படப்பாடல்கள் தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, ராஜேஷ் மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நான் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு துள்ளலான பாடலுக்கு சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவை தான் குறிப்பிடுவார்கள். ஆனால் சுசிலாம்மா இப்படிப்பட்ட ஒரு துள்ளலான பாடல் பாடியிருக்கின்றார் என்றால் இது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு கேள்விதான். பாடலை கேட்போம், அடுத்த பாடலுக்கு செல்வோம். பம்பாய் மயில் ரோடு, பம்பாய் மயில் 109 படமே ஒரு வித்தியாசமாக இருக்குல்லவா. சரி, இந்த படத்திலிருந்து என்ன பாட்டு என்று கேட்போமா? கட்டுவேன் கையில் உன்னை. பம்பாய் மயில் 109 படம், கட்டுவேன் கையில் உன்னை. இதோ சுசிலம்மா குரலில் இந்த பாடல்.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், விஜய் அரசகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். எங்கு சென்றீர்கள் விஜி? 4 நாட்களுக்கு முன் என் உடல் நலனை விசாரித்தீர்கள், இப்பொழுது எங்கு உள்ளீர்கள், எப்படி இருக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. வாருங்கள் சகோதரி, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்து இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு, எனக்கு பாம்பே மெயில் வந்தது கேட்காத பாடல், என்னை கட்டுவதென்றால் பெரிய கயிறு வேண்டும் என்று ஒரு நகைச்சுவையான பதில். பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார் நம் கீதநேசன் ஐயா அவர்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கட்டளையிடும் கண்களில் வெல்லும் முரசுடன் வீரம் கொண்டு வெல்லும் பேரன்பு, பாம்பே மெயிலில் அரங்கேறிய இனிய பாடல், அரிதான பாடல் பதிவு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு சிறப்பு அழகு. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளார்கள். வாருங்கள் தம்பி, வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும். நன்றி நன்றி. ஒலித்த பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இதோ ஒரு பாடல். ஓல்டெல்லாம் கோல்டு இந்த பாடல். இந்த பாடலின் இடம்பெற்ற படம் நீங்களே கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். இதோ சுசிலம்மா குரலில் தான் ஹோல்டெல்லாம் கோல்டு. இதோ இந்த பாடல்.

அழகான ஒரு துள்ளலான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்டனே சொந்தங்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நன்றாக இருக்கிறேன் மேம். விசா இன்ட்ரிக்கு டெல்லிக்கு செல்கிறேன் என்று ஒரு தகவலை தந்துள்ளார். அப்பொழுது இந்தியாவையும் எங்களையும் விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு செல்ல போகிறீர்களா? சீக்கிரமாக சென்று எல்லாத்தையும் அங்கே பார்த்து ரசித்து விட்டு சீக்கிரமாக இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அழகர் ஐயா அவர்கள் ஒலித்த பாடலின் படத்தை குறிப்பிட்டுள்ளார். ஓடி விளையாடு தாத்தா இந்த படத்திலிருந்து அந்த பாடல் என்று சிறப்பு, சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், சுசிலா அம்மா துள்ளல் பாடல்கள் அருமை, பாடல் தேர்வு அருமை, சகோதரி ராஜேஸ்வரிக்கு நன்றி, பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு விஜய் அரசகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. கீதநேசன் ஐயா அவர்கள், ஓஏஜி பழைய பாடல் தங்கம் இப்படிப்பட்ட பதிவு போடுவார் குப்புராஜ் ஐயா அவர்கள்,

ஓ ஐசி, பழைய பாடல் தங்கம் இப்படிப்பட்ட பதிவு போடுவார் குப்புராஜய்யா அவர்கள். அவர் ஞாபகத்துக்கு படுத்திய பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாளாச்சு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜய அரசகுமார் அவர்கள் கைகூப்பி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய அரசகுமார் அவர்களுக்கு அந்த பதிவு, டெல்லிக்கு போகிறீர்களாக்கா, பயணம் சிறக்கா, வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். போய் சீக்கிரமாக வந்து விடுவார்கள். அடுத்து அழகரையா அவர்கள், கவியரசு கண்ணதாசன் பாடல் அருமை என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அழகரையா அவர்கள், என்னுடன் நண்பர் பிரேம்குமார் மூணாம் இணைந்து கேட்கிறோம். மூணார், என்னுடைய நண்பர் பிரேம்குமார் மூணார் இணைந்து கேட்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. நன்றிகள் ஐயா, என்னுடைய உங்களுடைய சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிங்கள் அழகரையா அவர்களை. அதுக்கு விஜய் நம் கீதநேசன் ஐயா போட்ட வேண்டாம், என்னால் படிக்க இயலவில்லை, மன்னியுங்கள்.

சரி நேயர்களே, அடுத்த பாடலுக்கு செல்வோமா? பட்டிக்காட்டு ராஜா இந்த படத்திலிருந்து கொஞ்சம் கிளி வந்தது. இதோ சுசிலாம்மா குரலில் இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா?

0: அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் விஜய் அரசகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி வேற லெவல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், நாங்கள் அந்த குபராஜ் அண்ணாவை பற்றி போட்டதற்கு ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தில் கலக்கம் வேண்டாம் என்று ஒரு பதிவு. ஏனென்றால் இன்று நாளை அவர் வீட்டில் அவர் கடைசி ஒரு ஈமச்சடங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு உடல் நலம் சரியில்லை, இல்லை என்றால் நான் இன்று கிளம்பியிருப்பேன். அடுத்து ஒலித்த பாடலுக்கு துள்ளும் மேனி காதல் சாம்ராஜ்யம் ராணி நெருங்கினால் நெருப்பு அரிய பாடல். துள்ளும் மேனி காதல் சாம்ராஜ்ய ராணி நெருங்கினால் நெருப்பு அரிய பாடல் என்று அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார் மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள். சிறப்பு இதோ நேயருடன். நேயர் என்று சொல்வதை விட இந்த பாடலைத்தான் அவர் எதிர்பார்த்தார் என்று ஒரு பாடலுக்கு முன்பு உரையாடினார் அல்லவா, அவரே நம்ம இதோ மறுபடியும். ஹலோ
1: ஹலோ.
0: சொல்லுங்க.
1: எதிர்பார்த்த பாட்டு வந்துடுச்சு.
0: எங்க குப்புராஜண்ணா, எங்க குப்புராஜண்ணா நினைவும் வந்துடுச்சு, எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துடுச்சு. இன்று இன்று கடைசி இன்று நாளை அவருடைய ஈமச் சடங்குகள் நாங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அவர் ஊரில். மறக்க முடியாத நிகழ்ச்சி.
1: அருமையா இருக்கும் அந்த படம். படமும் நல்லா இருக்கும், அந்த பாடு எல்லா பாட்டுமே இந்த படத்துல நல்லா சூப்பரா இருக்கும். அவங்க நல்லா இந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்த ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி தங்கச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அம்மா அம்மானே வருது, தப்பா நினைக்க வேண்டாம்.
0: எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மா அப்படி சொல்லிக்கலாம். இவங்க வந்து எஸ் ராஜேஸ்வரி, நம்ம கூட எம்எஸ் சேர்த்துக்கணும், எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மாள் அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்,
0: மாத்திக்கணும் வேற ஒண்ணு, பேர் ஒரே பேரு
1: தான்.
0: கேட்போம் கேட்போம். அடுத்த பாடல் கூட நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்னா அந்த பாட்டும் அழகாக ஒரு தேன் குளத்தில் குளிக்க போக போறோம். சூப்பர் சூப்பர். அந்த படம் என்னவென்று நம் நேயர்கள் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். படம் பெயரை சொல்ல மாட்டேன். ஏ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க வைங்க, போனை வைங்க, கட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, அடுத்த படப்பாடலுக்கு போவோம். படம் பெயரை நான் அறிவிக்க மாட்டேன், பாடல் மட்டும் வலம் வரும். நான் அழைக்கிறேன் தேன் குளத்தில், இதோ சுசிலம்மா குரலில். இந்த பாடலில் இடம்பெற்ற படம் என்ன என்று கண்டுபிடியுங்கள்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அரிதான பாடல், இப்பொழுதுதான் முதல் முறையாக கேட்கிறேன் என்று ஒரு பதிவு போட்டுள்ளார்கள். சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், இந்த பாடலின் படம் என்ன என்று கேட்டேன் அல்லவா, அதற்கு அச்சாணி திரைப்படத்தில் உள்ளது என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர், அருமை. தேன்மொழி அவர்கள், அரிதான பாடல், அருமையான பாடல், நானும் இப்பொழுதுதான் கேட்கிறேன். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள். சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் சுசிலாம்மா பாடிய ஒரு சில துள்ளல் பாடல்கள் தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஸ்வரி மற்றும் ராஜேஷ் புவனேஸ்வரி இவர்களுடன் கும்பகோணம் மனோகரனா நான் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:02. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? அன்னைவோர் ஆலயம் இந்த படத்தில் இருந்து இரவு நேரம் நிலவு காலம். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், அனுசியா அக்கா என்னை விட மோசமாக அழறீங்க, நானும் எதை எடுத்தாலும் அழுகிதான் வரும் என்று ஒரு பதிவு போட்டுள்ளார்கள். அப்படி இல்லை சகோதரி, ஒரு பொருளோ ஒரு உயிரோ நமக்கு பிடித்தது நம்மை விட்டு சென்று விட்டால் அந்த ஒரு இழப்பு நம்மளால் தாங்க முடியாது. எல்லோருக்கும் அது ஒரு எப்படி சொல்வது, சகஜம் தானே, அது போல தான், அவ்வளவுதான். அடுத்த பாடலுக்கு இந்த பதிவுக்கு வருவோம். விஜய் அரசுகுமார் அவர்கள், அழகான பாடல், இரவு நேரம் நிலவு காயும், சூப்பர் என்றும் அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள், இனிமையான இதமான பாடல், அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. கீதநேசன் ஐயா அவர்கள், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சிறப்பு, மிக சிறப்பு என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து நான் போட்ட பதிவிற்கு தேன்மொழி அவர்கள், சரி சரி மனதை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள், எதையும் தாங்கும் இதய வேண்டும், நமக்கு கொஞ்சம் நேரம் நாங்களும் கலங்கிவிட்டோம் என்று ஒரு பதிவு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இரவில் அழகான நிலவு பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாராட்டிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இதோ இந்த பாடலுக்கு வருவோம். இந்த பாடலின் படம் என்னவென்று கண்டுபிடியுங்கள் நேயர் சொந்தங்களை. மண்ணோடும் பாதையிலே, இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், இந்த பாடலின் படம் என்னவென்று கேட்டிருந்தேன். அதற்கு அழகான பதில் அளித்த தேன்மொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். கவிக்குயில் திரைப்படத்தின் பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து விஜயரசுகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா அருமை பாடல், மான் ஓடும் பாதையிலே பாடல் மிக சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். இந்த பதிவெல்லாம் பார்க்கும் பொழுது விஜயரசுகுமார் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றால் இந்த பதிவெல்லாம் நம் சபரி வானொலிக்கு வருமா வராதா, வரும் என்று எதிர்பார்ப்போம் ஒரு ஏக்கத்துடன், நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் பாடல், இனிது நன்றி, பாடல் மிக அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அகில ஸ்ரீதர் அவர்கள், மானோடும் பாதையிலே ஆவாரம் தோப்பிலே காதல் அள்ளி தெரித்த ஏக்கத்தில் விளைந்த பாடல், மானோடும் பாதையிலே ஆவாரம் தோப்பிலே காதல் அள்ளி தெரித்த ஏக்கத்தில் விளைந்த பாடல் என்று அந்த பாடல் வரிகளை அழகாக குறிப்பிட்டுள்ளார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள், சுசிலாம்மா தொல்லல் பாடல்களை அருமையாக தேர்வு செய்த சகோதரி ராஜேஸ்வரிக்கும், பாடல்களை அழகாக தொகுத்து வழங்கிய அனுசியாக்கா அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய எஸ் ராஜேஸ்வரியை இல்லை, எம்எஸ் ராஜேஸ்வரி அவர்களுடன் நான் ஒரு இன்சலை தானாக வைத்து கொண்டேன். இதோ அவர்களுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ அக்கா,
0: நல்லா இருக்கு? நல்லா இருக்கு.
1: அருமையா நிகழ்ச்சிய அழகா தொகுத்து கொடுத்தீங்க.
0: அழகா கொடுத்தீங்க. ஓடி விளையாடு தாத்தாவில என்ன அழ வச்சுட்டீங்க, எல்லாருமே அழுதுட்டாங்க, எல்லா நேயர்களையும் ஒரு கதி கலங்கிட்டாங்க அந்த பாடலுக்கு, அந்த நம் கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு. மறக்க முடியாத நிகழ்ச்சி அதெல்லாம்.
1: என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தியறிய நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணலாம். துள்ளலான பாடல்களை வந்து சுசிலாமா பாடினது ரொம்ப அறிவு, அதனாலதான் நான் வந்து இந்த பாட்டெல்லாம் தேர்வு செய்தேன். அதை சிறப்பா கொடுத்த உங்களுக்கும், அதை இந்த வாய்ப்பு கொடுத்த கீதநேசன் சார் அவர்களுக்கும், சிறப்பா இதை கேட்டு பதிவு போட்ட நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும்
0: தெரிவிச்சுக்கிறேன். ஓடி விளையாடு தாத்தா படத்திலிருந்து ஓல்டு எல்லாம் கோல்டு எந்த பாட்டுக்கு என்னை அழைச்சதுக்கும் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் இதில் ஒரு சிறப்பு ராஜேஸ்வரி, எல்லாரும் ஈஸ்வரி அம்மா தான் பக்தி பாடலுக்கும் துள்ளல் பாடலுக்கும் முதன்மை பாடுவாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வந்து வாணி ஜெயராமா கூட ஒரு சில பாடல் பாடியிருக்காங்க, துள்ளலான பாடல் பாடியிருக்காங்க, கேட்டிருக்கிறோம், வந்திருக்கு. ஆமா ஆமா, அடுத்தது வரும் அது. ஆனால் இந்த அளவுக்கு துள்ளலான பாடல் சுசிலாமா பாடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கை கூப்பி வணங்கணும், இந்த அளவுக்கு அவங்க பாடி இருக்காங்கன்றது ஒரு சிறப்பு
1: சிறப்பு.
0: சரி சகோதரி, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். காளி இந்த படத்திலிருந்து அழகழகா பூத்திருக்கு, ஆசை வைக்க தெரியலையே, என்னதோ தெரியவில்லையே, அழகாக தான் பூத்திருக்கு, ஆசை தான் வைக்க தெரியவில்லை. இந்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நேயர்களே. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். அழகாக புத்திற்கு ஆசை வைக்க தெரியலையே, சுசிலாம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், விஜி வெளிநாட்டுக்கு செல்வதற்காக பதிவுகளை போடுவீர்களா என்று கேட்டதற்கு விஜி அண்ணி, நமது சபரி வானொலியை மறக்க மாட்டாங்க, பதிவு போடுவாங்க, முடிந்தால் நிகழ்ச்சியை நடத்துவாங்க என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவை தேன்மொழி அவர்கள் கொடுத்து உள்ளார்கள். சிறப்பு, எங்கு போனாலும் நம் நாட்டை மறக்க முடியுமா, நம் மக்களையும் நம்மையும் மறக்க முடியாதே. நான் சிறப்பு தேன்மொழி அவர்கள் ஒலித்த பாடலுக்கு சிறப்பான பாடல் அருமை. ஆஹா அருமை, மலர் தூவி அருமையான பாடல். தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும், சூப்பர் கிரேட் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து வெளிநாட்டுக்கு சென்றால் நம் நிகழ்ச்சியை நம்ம நடத்துவார்கள், வானொலியை மறக்க மாட்டார் என்று தேன்மொழி போட்ட பதிவுக்கு விஜய் அரசுகுமார், சூப்பர் நடத்துவேன் என்று ஒரு நம்பிக்கை கொடுத்துள்ளார்கள். நம்புவோம், நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்களும் நம் சபரி வானொலி இணைந்து தான் இருக்கின்றீர்கள், நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தில் தானே இருக்கின்றோம். நன்றி, நன்றி. ஒலித்த பாடலுக்கு விஜய் அரசுகுமார் அவர்கள் பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள், நன்றி சூப்பர் கிரேட் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கும் நிகழ்ச்சிக்கும். அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். மிக்க நன்றி விஜி, வெளிநாட்டுக்கு போனாலும் இந்த அனுசையாவை மறக்காதீர்கள் சரிங்களா. இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் சுசிலாம்மா பாடிய ஒரு சில துள்ளலான படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும், நிலை இயக்குனர் மற்றும் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை

உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஏனென்றால் இரண்டு குழப்பங்கள் இன்று. விஜய் அரசகுமார் வெளிநாட்டுக்கு செல்வது, அது ஒரு மனக்கு வருத்தம். வருத்தம் இல்லை, சந்தோஷம்தான். இருந்தாலும் ஏதோ மனதை தேற்றிக்கொள்வோம். அடுத்தது இன்றொரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான் ஒரு குழப்பமாக இருக்கின்றது. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.